0: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் அப்பனா மிருதங்கம் லைவ் விநியாசம் கா சமாபன் சங்கீர்ண சாப்பு தாள் சே கர் ரஹா ஹை.
1: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் கன்க்ளூட்ஸ் இஸ் லைவ் விநியாசம் ஆன் மிருதங்க.

தின்னா திருக்கிட்ட தீனா தீ தீனா தின்னா திருக்க தின் கிருதின்னா நா தின்னா தீ தீனா தீனா நா திருக்க தின் தீ தீனா தின்னா திருக்க தின் கிருதின் தின் கத்திரிக்கிறதுக்கு தாத்திரிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு திங்கிறது தாத்தின் தாக்கிறதுக்கு திங்கிறது தானானா தாக்கிறதுக்கு திங்கிறது தானானா தாக்கிறதுக்கு திங்கிறது தானானா.

கத்திரிக்கிறதுக்கு தாத்திரிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு தீங்கிறதா ஜிந்தா கிடத்துக்கு தீங்கிறது தானா கிடத்துக்கு தீங்கிறது தானா.